0: தந்தாச்சே
1: சூப்பர் மச்சி
0: தந்தாச்சே எங்க வீட்டு தங்கச்சிலையும் கையில தந்தாச்சே
1: சூப்பர் மச்சி.

0: நடுவேல பிள்ளை நடுவேல அடங்க பாடங்க வாரியல பிள்ளைய தங்க திம்பங்க ஏடல பிள்ளடு அவ பொங்கனால வாடல் கோடில ஆடல ஆட போதன நீ ஏனால ஒரு சரங்க தடு அண்ணாடு
1: அண்ணாடு
0: அவ தள்ளி ரதங்க தேவி தூசியமண்டது கொடுக்க சரங்க தரா கொடுக்க சதோ சாமூலு நீ சுகோ.